0: எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் ஒரு மணி ஆகிறது. என் அன்பாண்ட மொரிஷியஸ் வானொலியின் அன்பாண்ட நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த திட்டிக்கும் திங்கட்கிழமை மத்திய வணக்கம். திங்கட்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் முதல் தேதி, வாரத்தின் முதல் நாள், வைகாசி மாதத்தின் 18 நாள். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷியஸ் வானொலியில் நாளோறும் இந்நேரத்தில் ஒலிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: பக்தி பாடல்கள். விநாயகர் தாய் தந்தை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடனார் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்ற பெயரை பெற்றார்.

அடுத்து வரும் பக்தி பாடலை கேளுங்கள். இசை குறிச்சிட்டு அவர்கள் பாடிய பாட்டுக்கு அடுத்து வரும் சிவபெருமானை போற்றும் பக்தி மிகும் பக்தி ததும்பும் இந்த பாடல்.

பராமரித்து போற்றுவது எப்படி? ஆன்மாவை நாம் மதிப்பதனால் அது தூய்மையாக இருப்பது கவனங்கள் கொள்ளுதல் வேண்டும். அதாவது நம் நினைவருளும் பேச்சாலும் செயல்களிலும் விளக்கக்கூடிய பாவங்களையெல்லாம் நாம் விளக்கி நடக்க வேண்டும்.

வாழ்க நம் தமிழ், வளர்க குரல் நெறி. இன்றைய அதிகாரம் செய் நன்றி அறிதல். கிராட்டிடியூட். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெருது. பொருள்: சரியான நேரத்தில் செய்த உதவி சிறியதாக இருப்பினும் அதுவே உலகத்தின் மிக பெரியது. மொழிபெயர்ப்பு, தட் இஸ் டிரான்ஸ்லேஷன். எ ஹெல்ப் ஃபேவர்ட், தட் இஸ் ஃபேவர்ட் கம்ஃபர்ட் இன் டைம் ஆஃப் நீட்,

0: though it be small in itself, is in value much larger than the world. ஆமங்கேறே உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
0: தொடர்ந்து வருவதை கூறப்பாக்கலை பாரத்ராஜ் அவர்கள் இசையமைப்பில் கூறப்பா செய் நன்றி அறிதல் கிராட்டிடியூட்.
2: செய் நன்றி அறிதல்
3: Pour un service rendu sans obligation, le don de la terre et du ciel est peu

0: Oublier un bienfait est mal. Oublier le jour même un mal est bien. La pensée d'un ancien bienfait doit effacer celle d'un mal récent. Ce mal fut-il comparable à un meurtre?
1: நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கே.
0: Peuvent échapper ceux qui immolent en eux toute autre vertu. Il n'échappe pas ceux qui immolent la gratitude.
2: Say நன்றி அறிதல், knowing and remembering the help gratitude done to you. ஒருவர் நமக்கு செய்த உதவியை மனதில் கொண்டு அவருக்கு நன்றி நன்றி செலுத்துவது அவசியம். அது சிறியதாக இருந்தாலும் உலகத்தை விட பெரியதாக மதித்து நன்றி கூற வேண்டும். உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி இது.
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
2: அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்று நியவை திரைப்பட வரிசையில் உங்களுக்காகவே

பாட்டுக்கு பிறகு வருவது வெற்றிவேல் சக்திவேல் படத்து பாடல். உங்களுக்காக நம்பிக்கைகளும் உண்மைகளும் குடும்ப மகிழ்ச்சிக்கு சில வழிமுறைகள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களின் எண்ணமும் எங்கள் குடும்பம் அமைதியான ஒற்றுமை மிக்கது என்று அனைவரும் உணர்ந்திருந்தாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எல்லோரும் என்றும் பிரியாமல் இணைந்து வாழ்வோம் என்று உறுதி கொள்ள

நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை குறிப்பு நேரம். வீட்டு குறிப்பு: சமையலறை தேங்காயை நீண்ட நாட்கள் கேடாமல் வைத்திருக்க அதை துருவி காற்று புகாத தப்பவில் ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜரில் வையுங்கள். நேர மேலாண்மை: அடுத்த நாள் சமையலுக்கான காய்கறிகளை முந்தைய நாள் இரவே நறுக்கி வைப்பது காலை நேர அவசரத்தை குறைக்கும். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். அன்பே சிவம் படத்து பாடல்.

0: மங்கள் நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை. இந்த உலகில் பெண்கள் இன்றைய அனுபவம் அசையாது. ஒரு துளி உதிரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள் பெண். பூவாசம் புறப்பது பெண்ணே,
1: புறப்படும் பெண்ணே. நான் பூ வரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்.

பாசம் சுமந்தவள், தங்கியாகிறாள், உணர்வு புரிந்தவள், தோழியாகிறாள், நேசம் புரிந்தவள், மனைவியாகிறாள், உயிர் சுமந்தவள், தாயாகிறாள்.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: உங்கள் நிகழ்ச்சியில் முடித்துவிட்டது வரும் இந்த பாடல் மந்தாரா மந்தாரா. ஆம், உங்கள் இன்றைய மத்திய பொழுதினில் உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையத்தும் நாம் வழங்கி வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அமைதியோடும் இசையின் இனிமையோடும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் முழுவதும் நம்மை சுற்றியிருந்த பரபரப்புகளிலிருந்து சிறிது நேரம் விலகி மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் இசை பயணத்தை இப்போதை தொடங்குகின்றோம். இறை நாமத்துடன் இனிமையோடு முதல் பாடலை கேட்போம்.

மாலை சூரியன் தனது பயணத்தை நிறைவு செய்து இரவிற்கு வழிவிடும் இந்த அழகான தருணத்தில் இசை நம் மனதிற்கு ஒரு இனிய நண்பனாக மாறுகிறது. ஒரு நல்ல பாடல் சில நேரங்களில் ஆயிரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை நமக்குள் எழுப்பிவிடுகிறது. அந்த இனிய உணர்வுகளை தர வரும் அடுத்த திரைப்பட பாடலை கேட்போமாக.

வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு பாடல் இருக்கும். மகிழ்ச்சிக்கும் ஒரு பாடல், நினைவுகளுக்கும் ஒரு பாடல், கனவுகளுக்கும் ஒரு பாடல். இசையின் அதிசயம் என்னவென்றால் அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கதைகளை பேசுகிறது. உங்கள் நினைவுகளை வருட வருகிறது அடுத்த பாடல்.

இரவின் வருகையை அறிவிக்கும் இந்த அமைதியான நேரத்தில் மனதை மெதுவாக வருடும் மெலோடிகளுக்கு ஒரு தனி அழகு உண்டு. அந்த அழகை இன்னும் கொஞ்சம் ரசிப்போம். நீங்கள் வீட்டிலோ பயணத்திலோ அல்லது வேலை முடித்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருப்பீர்களோ இந்த இசை உங்களுக்கு இனிய துணையாக இருக்கட்டும்.

வானில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கும் நேரம் இது. அந்த நட்சத்திரங்களைப் போல சில பாடல்கள் காலல் கடந்தும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அடுத்த பாடலை கேட்டு ரசியுங்கள்.

சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் சிந்திக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நாட்களை நினைவூட்டும். ஆனால் எல்லா நல்ல பாடல்களும் மனதை தொட்டு செல்லும். அதுதான் இசையின் மாயம். அந்த மாயத்தை உணர்ந்து அடுத்த பாடலை கேட்போமாக.

இரவு வானத்தில் அமைதியிலும் இசையின் இனிமையிலும் ஒரு தனி கவிதை மறைந்து கிடக்கிறது. அந்த கவிதையை நாம் இதயத்தால் உணர்ந்து ரசிப்போம். இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள்.

வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இத்துடன் நமது இசை அருவி எனும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.